0: ஓம் மாபிண்டிங் சுரா
1: பலு சப்பா ஏதோ நோரா சிங் தவாங் கேக்கினே தத்தின் பெண்டுமான் இது சுகரோ சிகர பிடுலா பாங் தித்தியாங் சிலாமத் ராயு சிகர் ஓகர் நிதாங் தித்தியாங் மக்காங் நுது செம்மங்கன் காலாங் தன்னா ஹே காங்கின் தூ ஆர்த்தியா நு மாசி ராகோ கசாத்தோ இபி கஜா namanya mentitibah menikmati kebebasan dalam artian kebebasan bebas waktu raga segar ke bawah siwano truno bebas raga ngangon bayu sekitar Arab jadi sing dan gitu gede kena bayu gede di sing dang berjalan nah tapi pada intinya dia nak bersyukur saja itu bersyukur saja ngidang segar jani menikmati alam lah lantas kene isi lautan alam bumi semesta ni ado di pulau dewata kesatuan sane subeliwat pura pulau penuh pura sinar suci semengan ngidang rego jalan-jalan mana ada singgah melalui meslihat ke pasti berjalan-jalan mihat tuh pijet batin jika biasa nak nata suryo kelingkang ini aduh man mau kocil-kocil seker hati nih berajak aja tiba aja pasti pak belum ngomak nantas